தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங

பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா பாலை குழைத்து வரும் நாய்தான் பாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழதடி பாப்பா அது மனிதர்